ஆட்டத்துல வாழ்வோம் தேகி தரத்துக்கு உவகீன முக உந்திரி சஸ்வ உஷுகுந்தி தரல்வ தௌவலிஷி நிங்கும் முன்னின்பன் பாஸ் இனமோம் வாழ்வோம் சனஸ்ன் உக உஸ்ன் இமாம் வாழ்வல் பூனஸ் நோஷத்வே ஹூனா ஈமோனிகன் அஸ்வரு சகாபர்